Voyage inayi. Et si loin qu'Obama, voyage inayi. Seyako topo, j'anime.